0: சிவாய் கா ஸ்ரீங்கார்.
1: ஓ சின்ன சே பிசு குட்டுதா, ஓ முண்டா சே புட்டுதா, ஓ தீரே தீரே காரி தா தமால் சோ.
0: சிர் பர் சஜ் கியா சஹரா. माथे पर बंध गई मुंडावली,